தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்டு தக்தா தெருக்கிட்ட